0: ஆஸ்திரேலியா வித் இமிகிரேஷன் தான் மசலா. நான் ஜாவ் இதர் உதர் சித்தே ஆவுத் ஐ எம் அட்வைசர். அப்படி மா போலி வித் சம்ஜன் துஹாட்டி லோடனும் நாளை வரையாந்தோ ஸ்கில் விசா 186 189 190 482 491. ஸ்கில் அசஸ்மெண்ட், பார்ட்னர் விசா, பேரண்ட் விசா, ஜா ஸ்டூடெண்ட் விசா தோ பிஆர் தக் ஹர் இமிகிரேஷன் ப்ராசஸ் லே எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். ஆஜ் ஹி பரோசே நாள் சம்பர்க் கரோ ஐ எம் அட்வைசர். கால் 02 9063 1618. ஹுன் பேராமேட்டா சிட்னி அதே நியூ டெல்லி விச் வி
1: I am Edvisor. Hun thode motinal moda milake thodi tarakki di ranu. Hor vi sokha ate surakhiyat banon da vaada karda hai. Very be Toyota. Jithe hai Toyota di best technology, best customer service ate best Google reviews. Thodi zarurat anusar Pritpal Singh tuhanu help karange. Thodi apni Toyota choose karan le. Jo ne ik dahake to Very be Toyota. The smart choice.